0: அஸ்கே தோ கரும் மந்தலரா,
1: இங்கோ
0: கோலாங்க விந்த விந்த கூடங்க வீத்தி துர்லரா,
1: இங்கோ
0: அச்சோன் வீத்தோர் வாடா கேவிரலரா,
1: இங்கோ
0: அச்சோடா புப்புல்க வீத்தி துர்லரா,
1: இங்கோ
0: அகாடா.

0: ஒரு பேரச சோச்ச
1: கீந்துர்லாயிலே
0: ஹரி வாய்க்கு பாய் தே போக்கு தோரோம்
1: சோந்துர்லோன்
0: சிலையா பெற சோச்ச கீந்துங்களா கேவோம்பாரா கேவல கொத்தோ
1: இங்கோ நிரா
0: அச்சோ நவசரோசோ

0: மருதுனுவே கொம்பாய் தே பொக்தோரோம் சோ இந்துங்களரா
1: இங்கோ
0: அவே பெர்லையா சோச்சே கிந்துங்களரா
1: இங்கோ
0: அச்சோன் தோ வாந்துங்களரா
1: இங்கோ லெகத்தோ
0: கோலா அதிபதிக்கு ஒவ்வாய் மந்துங்களரா
1: இங்கோ
0: அவோ பாரா கேவாலரா
1: இங்கோ
0: அச்சோன் தவர் வச்சுங்க தங்களரா
1: இங்கோலரா
0: உடுக்க கலவை அடுதாதா

0: வாசோர் வாசோர் பாட்டாங்கோசோர் அந்தூர்லரா
1: இங்கோ
0: அன்னோர் பாரா கேவர்லரா
1: இங்கோ லரா
0: அச்சோந்த கோலாதிபதி கவுந்துங்களரா
1: இங்கோ
0: ஓவோ பாரா கேவாலே
1: இங்கோ
0: அச்சோட பேர் பாட்டா வந்துர்லரா
1: இங்கோ
0: ஹரி ஹரி வாட் பாய் குஜி ஒக்தரோ.